தக்கிட்ட தஜிமி தக்கிட்ட தஜிமி சந்தானா ஹயலயன ஜதிகள் கோர்த்த தில்லானா இடையுமின் சுவடுகள் எங்கிலும் தருகிறதாம் தருகிறதாம் தரு

தங்கனை உணரட்டு மேக வசந்தம் புலரட்டை நிறைய தங்கனை நிறையட்டு ஹரித விப்ளவம் படரட்டு.